0: நன்றி மேடம்.
1: நன்றி மேடம்.
0: Can I get a case number for safekeeping, please?
1: Of course. Your case number is 24,181-24181.
0: Copy.